சதுர்தானி தானி தொந்தானி தாழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தாழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தாழல் தோன்றா தோன்றா தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தாழல் தோன்றா தோம் திர்ணா தோம் திர்ணா தோம் திர்ணா திர்ணா திர்ணா திர்ணா சதுர தானி தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா சதுர தானி தானி தோம் தானி தாழல் தோம் தத்ருதானி தானி தும் தானி தாழல் தோம் திர்ணா சங்கீத் புஜங் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜி மகா காஜ காஜே தாகிரதங் தீரம் தொக்கங் கடாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திர்ணா திர்ணா திர்ணா தத்ரு